தக்கடத்துக்கு தரிக்கடத்துக்கு தங்கடத்துக்கு தினதாக்கு தினதும் தக்கடத்துக்கு தரிக்கடத்துக்கு தங்கடத்துக்கு தினதாக்கு தினதும் தக்கடத்துக்கு தும் தக்கடத்துக்கு தும் தக்கடத்துக்கு தும் தக்கடத்துக்கு தும் தக்கடத்துக்கு தும் தக்கடத்துக்கு தும் தக்கடத்துக்கு தும் தக்கடத்துக்கு தும் தக்கடத்துக்கு தும் தக்கடத்துக்கு தும் தக்கடத்துக்கு தும் தக்கடத்துக்கு தும் தக்கடத்துக்கு தும் தக்கடத்துக்கு தும் தக்கடத்துக்கு தும் தக்கடத்துக்கு தும் தக்கடத்துக்கு தும் தக்கடத்துக்கு தும் தக்கடத

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்ட இப்ப ஒண்ணு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.
2: கொஞ்சம்
1: போவது உன்ன லவ் பண்ணி தொலைகிறேன்டா.

படிக்கட்டியும் வேற லெவல், பொண்ணு படிக்கவை வேற லெவல், மண்ணு செழிக்கவை வேற லெவல், தப்பு செய்ய இங்க வாய்ப்பு இருந்தும் கண்ணியமான வேற லெவல், அன்பு பரிசலி வேற லெவல். ஓ